மதம் மாஜோ வருகை மாம்சி கர்மி பாரியாய் அமினத்த கர்மி திப்பே மாமம் அகப்து காதர் சமவாயே